0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS Tamil. மொபைல் இணையம் வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி, வைகாசி திங்கள், 27ஆம் தேதி, புதன்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் ரைசல். நேயர்களை, SBS தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக சவுத் ஏசியன் எனும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு SBS ரேடியோ 2 வழியாகவும் நாம் கேட்கலாம். SBS தமிழ் ஒலிபரப்பாகும் நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான காமரர்கள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் தாரஸ் ஸ்ட்ரெய்ட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தியவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேர்களை, நமது நிகழ்ச்சி இப்போது மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும், இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அம்சங்களை பார்ப்போமே. ஆஸ்திரேலியாவில் வீடு விலை சரிவதாக ஆதாரங்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் இப்போது வீடு வாங்கலாமா அல்லது காத்திருக்கலாமா என்பது குறித்த நிகழ்ச்சி காத்துள்ளது.
2: வட்டி விலை இன்னும் ரிசர்வ் பேங்க் வந்து பணவீக்கம் ஏற்பட்டு இன்னும் ரிசர்வ் பேங்க் வந்து வட்டி விலை அதிகரிக்குமாக இருந்தால் இன்னும் விலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து அதிகரிக்க அரசு அனுமதிக்காது என்று நாங்கள் நம்புகிறோம்.
1: மட்டுமல்ல, டாக்ஸ் ரிட்டர்ன், வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டியவை என்ன? இந்திய அமெரிக்க பாடகி வித்யா வாக்சின் நேர்முகம் என்று பல நிகழ்ச்சிகள் ஒலிக்க காத்துள்ளன. இனி செய்திகள்.

0: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் மகேஸ்வரன் பிரபாகரன். ஹோமூஸ் நீரிணைப் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா பதிலடி வழங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஓமான் கடற்கரைக்கு அருகே விபத்துக்குள்ளான அமெரிக்க ராணுவத்தின் தாக்குதல் ஹெலிகாப்டரில் இருந்த இரு விமானப் பணியாளர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவான சென்ட்காம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஒன் நேஷன் கட்சியுடன் விருப்ப வாக்கு ஒப்பந்தம் குறித்து கூட்டணி கட்சி பரிசீலித்து வரும் நிலையில் பிரதமர் அந்தனி அல்பனீசி எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார்.
1: The problem for Angus Taylor is that if he tries to out one nation, then they become indistinguishable and people more and more will go towards what they see as the real thing. The problem is when it comes up to solutions. If you're serious about government, you've got to come up with solutions.
0: அண்மைய நியூஸ் போல் கருத்து கணிப்பில் ஒன் நேஷன் கட்சியின் வாக்கு ஆதரவு கணிசமாக உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். டாக்காவில் நடைபெற்ற முதல் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் DLS டக்வர்த் லூயிஸ் முறையின்படி பங்களாதேஷ் அணி ஆஸ்திரேலியாவை 86 ஓட்டங்களால் தோற்கடித்துள்ளது. முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் 8 விக்கெட் இழப்புக்கு 284 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு விளையாடிய ஆஸ்திரேலியா 9 விக்கெட் இழப்புக்கு 191 ஓட்டங்களை எடுத்திருந்த போது மழை காரணமாக ஆட்டம் நிறுத்தப்பட்டது. இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களில் அதிகரித்து வரும் பதட்ட நிலைக்கு மத்தியில் ஆஸ்திரேலியாவும் ஜெர்மனியும் பாதுகாப்புத்துறையில் நெருக்கமான ஒத்துழைப்பை வலுப்படுத்த உறுதியளித்துள்ளன. ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் பெனி வாங் மற்றும் துணை பிரதமர் ரிச்சர்ட் மால்ஸ் ஆகியோர் ஜெர்மனியின் வெளிவிவகார மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களை பெர்லினில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு கூடுதலாக 31,000 டன் உரம் இறக்குமதி செய்யப்படவுள்ளமைக்கு தேசிய விவசாயிகள் கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆஸ்திரேலியாவுக்கு மேலதிகமாக

0: 50 மில்லியன் லிட்டர் டீசல் எரிபொருளையும் அரசு உறுதிப்படுத்தியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் டான் ஃபாரல் தெரிவித்துள்ளார்.
1: While we still have challenges around both supply and cost of fertilizer and fuel, we are in a much better position through the collaborative work with this government in scouring the world and ensuring we get as much fertilizer and fuel as we can onshore despite the challenges we have internationally. That collaboration is unprecedented, is strong, and is ensuring our farmers can continue to plant and harvest with some sense that we're doing everything that we can to keep food in our supermarket shelves.
0: இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய செய்திகள் நிறைவடைந்தன.
2: நேர்களை, இது SBS தமிழ். தமிழ் மொழியில் ஆஸ்திரேலியாவை உங்களுக்கு தரும் ஒலிபரப்பு. அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி பற்றிய ஒரு முன்னோட்டம்.
3: ஸ்கூல்ல வந்து ஐ ட்ரை டு பி ஆஸ் இன் தி அமெரிக்கன் மியூசிக். எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் அமெரிக்கன் பாப் மியூசிக், ஹிப்ஹாப், ராப் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹோல் லைஃப் நீ கர்நாடிக் மியூசிக் படிச்சிருக்க. யூவ் ஆல்சோ லேர்ன் ஹிந்துஸ்தானி மியூசிக். லைக் ஐ மூவ் டு பாம்பே 2013 to 2015. நான் பாம்பேலேருந்து ஐ வாஸ் லேர்னிங் ஹிந்துஸ்தானி மியூசிக்.
2: நேர்களே, பிரபல இந்திய அமெரிக்க பாடகி வித்யா வாக்ஸின் சிறப்பு நேர்முகம் ஒலிக்க காத்துள்ளது. அடுத்ததாக செய்தியின் பின்னணி. உங்கள் டாக்ஸ் ரிட்டர்ன் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான காலம் நெருங்குகிறது. நாம் அறிந்திருப்போம், வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யும் முன்னர் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இது தொடர்பான செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியை முன்வைக்கிறார் ரேணுகா துரைசிங்கம்.
4: ஜூலை மாதம் தொடங்கும் போது ஆஸ்திரேலியர்களுக்கு மீண்டும் தமது டாக்ஸ் ரிட்டர்ன் வருமான வரியை தாக்கல் செய்யும் காலம் தொடங்குகிறது. பலருக்கு இது ஆண்டுதோறும் செய்ய வேண்டிய முக்கியமான பணியாக இருந்தாலும் சிலர் அதை கடைசி நேரம் வரை தள்ளி போடுவது வழக்கம். ஆனால் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் டாக்ஸ் ரிட்டர்ன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க தவறினால் அபராதங்கள் மற்றும் பிற நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடலாம். வரி செலுத்துவோர் தங்கள் டாக்ஸ் ரிட்டர்னை தாக்கல் செய்ய அக்டோபர் 31 வரை அவகாசம் உள்ள போதிலும் டாக்ஸ் ஏஜென்ட் வரி முகவர் மூலம் அதை செய்தால் இன்னமும் அதிக அவகாசம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் சமூக ஊடகங்களில் பரவும் வரி யுக்திகள் அல்லது டாக்ஸ் ஹேக்ஸ் போன்ற தகவல்களை நம்பாமல் அதிகாரப்பூர்வ தகவல்களையே பயன்படுத்த வேண்டுமென்று ஆஸ்திரேலிய வரி அலுவலகம் ATO எச்சரித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் எனப்படும் நிதி தொடர்பான சமூக ஊடக பிரபலங்கள் அதிகரித்துள்ளனர். இவர்கள் வழங்கும் வரி தொடர்பான ஆலோசனைகள் பல நேரங்களில் தவறானவையாக இருக்கலாம் என்று ATO எச்சரித்துள்ளது. அதேபோல் செயற்கை நுண்ணறிவு AI தளங்களும் பழைய, தவறான அல்லது வெளிநாட்டு வரி விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டு பதில்களை வழங்கக்கூடும். எனவே வரி தொடர்பான ஆலோசனை தேவைப்பட்டால் பதிவு செய்யப்பட்ட வரி முகவர்களிடமோ அல்லது ATO-வின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் மட்டுமே உதவி பெறுவது நல்லது. 2025ஆம் ஆண்டில் 61 லட்சத்துக்கும் அதிகமான ஆஸ்திரேலியர்கள் மை டாக்ஸ் இணையதளத்தின் மூலம் தாங்களே தமது டாக்ஸ் ரிட்டர்னை ஆன்லைனில் தாக்கல் செய்துள்ளனர். மற்றொரு புறம் சுமார் 81 லட்சம் பேர் இன்னமும் வரி முகவர்களின் சேவையை பயன்படுத்துகின்றனர். மை டாக்ஸ் இணையதளம் கடந்த 10 ஆண்டுகளில் மிகவும் எளிமையாக மாறியிருப்பதால் தாமே தமது டாக்ஸ் ரிட்டர்னை தாக்கல் செய்வோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதுவேளை டாக்ஸ் ரிட்டர்னை தாக்கல் செய்யும்போது உங்களுடைய வருமானம் என்ன என்பதை ATO-வுக்கு தெரிவிப்பது உங்கள் சட்டப்பூர்வ பொறுப்பாகும். நீங்கள் வரி செலுத்த வேண்டிய நிலை இல்லாவிட்டாலும் கூட உங்கள் வருமானத்தை அறிவிக்க வேண்டிய கடமை உங்களிடம் உள்ளது. ATO ஆண்டுதோறும் 600 மில்லியனுக்கும் அதிகமான நிதி பரிவர்த்தனை தகவல்களை வங்கிகள், முதலீட்டு நிறுவனங்கள், வேலை வழங்குநர்கள் உள்ளிட்ட பல்வேறு 3ஆம் தரப்பினரிடமிருந்து பெறுகிறது. இந்த தகவல்களில் சில மை டாக்ஸ் படிவத்தில் தானாக நிரப்பப்படும். ஆனால் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு காட்டப்படாது. உதாரணமாக, உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் வைப்பு செய்யப்பட்டிருந்தால் அது எங்கிருந்து வந்தது என்பதை உங்களால் விளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த தொகையை வருமானமாக ATO கருதலாம். பின்னர் அது வருமானம் அல்ல என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கே இருக்கும். இதேவேளை வேலை தொடர்பான செலவுகளை எப்போது டிடக்ஷன்ஸ் கழிவாக கோர முடியும்? வரி கழிவுகளை கோரும்போது நினைவில் கொள்ள வேண்டிய 3 முக்கிய விதிகள் உள்ளன. முதலாவது, அந்த செலவை நீங்கள் நேரடியாக செய்திருக்க வேண்டும். அதற்காக உங்களுக்கு வேறு யாரும் பணம் திருப்பிச் செலுத்தியிருக்கக்கூடாது. இரண்டாவது, அந்த செலவு உங்கள் வருமான

0: ஈட்டலுடன் நேரடியாக தொடர்புடையதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த செலவுக்கான ஆதாரம் அல்லது ரிசீப்ட் உங்களிடம் இருக்க வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகளும் பூர்த்தியாகாத பட்சத்தில் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படலாம். அப்படியென்றால் வீட்டிலிருந்து வேலை செய்தால் எவற்றை கோரலாம்? வீட்டிலிருந்து வேலை செய்பவர்களுக்கு இரண்டு வகையான முறைகள் உள்ளன. ஒன்று ஃபிக்ஸ்ட் ரேட் மெத்தட், மற்றொன்று ஆக்சுவல் காஸ்ட் மெத்தட். பெரும்பாலானவர்களுக்கு ஃபிக்ஸ்ட் ரேட் மெத்தட் தான் எளிமையானது. இதில் வேலை செய்த ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 70% வரை கழிவாக கோர முடியும். ஆனால் இந்த முறையை பயன்படுத்துபவர்கள் முழு ஆண்டுக்குமான வேலை நேர பதிவுகளை வைத்திருக்க வேண்டும். மேலும் இந்த 70% கணக்கீட்டில் தொலைபேசி, இணையம், மின்சாரம், அலுவலக பொருட்கள் போன்ற சில செலவுகள் ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருக்கும். எனவே அவற்றை தனியாக மீண்டும் கோர முடியாது. ஃபிக்ஸ்ட் ரேட் மெத்தட் அல்லது ஆக்சுவல் காஸ்ட் மெத்தட் என எந்த முறையை பயன்படுத்தினாலும் அதற்குரிய பதிவுகளை வைத்திருப்பது அவசியம் என வலியுறுத்துகிறார் ஏடிஓ உதவி ஆணையர் ராபர்ட் தாம்சன்.
1: One, if they're using the fixed rate method, that they don't include expenses included in that method in other parts of their tax return, for example, your phone and your internet. And the second is that people need to keep a record of the hours they've worked from home for the whole year. And on the ATO website, we actually have 40 different industry and occupational specific guides that can help people to understand what they can and cannot claim for their specific type of job and what records they need to keep.
0: வேலை தொடர்பான செலவுகளில் வீட்டுக்கடன் வட்டி அல்லது வாடகையை கோர முடியுமா? பொதுவாக முடியாது. உங்கள் வீடு உண்மையான தொழில் இடமாக இருந்தால் மட்டுமே இதனை கோர முடியும். உதாரணமாக, வீட்டிலேயே மருத்துவர் கிளினிக்கை நடத்துவது அல்லது முடி அலங்கார நிலையம் ஒன்றை ஒருவர் நடத்துவது போன்ற சூழ்நிலைகளில் மட்டுமே அந்த செலவை கோர முடியும். ஆடைகள் மற்றும் பயண செலவுகளை பொறுத்தவரை அன்றாடம் அணியும் சாதாரண உடைகளுக்கான செலவுகளை வரி கழிவாக கோர முடியாது. ஆனால் தொழில் சார்ந்த சிறப்பு உடைகள், பாதுகாப்பு உடைகள், கட்டாய சீருடைகள் அல்லது பதிவு செய்யப்பட்ட பணியிட சீருடைகள் ஆகியவற்றுக்கான செலவுகளை கோரலாம். அதேபோல் வீட்டிலிருந்து வேலைக்கு செல்லும் பயணச் செலவுகளையும் பொதுவாக கோர முடியாது. தனிப்பட்ட பயணங்கள் வரி கழிவாக ஏற்கப்படுவதில்லை. இதேவேளை கடந்த ஆண்டின் டாக்ஸ் ரிட்டர்ன் செலவுகளை அப்படியே பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. பலர் கடந்த ஆண்டு கோரிய செலவுகளை இந்த ஆண்டும் அப்படியே மீண்டும் சமர்ப்பிக்க முயற்சிக்கிறார்கள் என்றும், ஆனால் நீங்கள் உண்மையில் இந்த நிதியாண்டில் என்ன செலவு செய்தீர்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு உங்கள் விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், இதற்கான ரிசீட்களும் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏடிஓ தற்போது தரவு ஒப்பீட்டு முறைகளை அதிகமாக பயன்படுத்துவதால் பொய்யான கோரிக்கைகள் எளிதில் கண்டறியப்படுகின்றன. இது இவ்வாறிருக்க, சமீபத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட $1,000 இன்ஸ்டன்ட் டாக்ஸ் டிடக்ஷனை எப்போது பயன்படுத்தலாம்? இந்த $1,000 இன்ஸ்டன்ட் டாக்ஸ் டிடக்ஷன் மற்றும் $250 ஒர்க்கிங் ஆஸ்திரேலியன்ஸ் டாக்ஸ் ஆஃப்செட் ஆகியன இந்த ஆண்டு தாக்கல் செய்யும் டாக்ஸ் ரிட்டர்னுக்கு பொருந்தாது. இவை அடுத்த நிதியாண்டிலிருந்து நடைமுறைக்கு வரவுள்ள திட்டங்கள்.

0: advertising.
1: Ready to order?
2: Yes. We're earning unlimited 3% cash back on dining and entertainment with a Capital One Saver card. So, let's just get one of everything.
1: Everything?
3: Earning unlimited 3% cash back.
4: Yes, Chef!
2: This is so nice.
3: Had a feeling you'd want 3% cash back on dessert.
2: Ooh, tiramisu!
3: Earn unlimited 3% cash back on dining and entertainment with the Capital One Saver card. Capital One, what's in your wallet?
5: Terms apply. See CapitalOne.com for details.
6: மறுபுறம் தாம் வரி செலுத்த வேண்டி இருக்கும் என நினைப்பவர்கள் அக்டோபர் 31 கடைசி தேதிக்குள் தாக்கல் செய்வதன் மூலம் வரியை செலுத்துவதற்கு சிறிது கால அவகாசத்தை பெற முடியும். உங்களது டாக்ஸ் ரிட்டர்ன் விண்ணப்பத்தை தாக்கல் செய்வது தொடர்பில் ஏடிஓ பல்வேறு வழிகாட்டுதல்களையும் ஆன்லைன் டூல்ஸையும் வழங்குகிறது. பதிவு செய்யப்பட்ட வரி முகவர்கள் உங்கள் சூழ்நிலைக்கேற்ற ஆலோசனைகளை வழங்க முடியும். உங்கள் வரி முகவர் உண்மையில் பதிவு செய்யப்பட்டவரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் மை கவ் அல்லது மை டாக்ஸ் கடவுச் சொற்களை யாரிடமும் பகிரக்கூடாது. பதிவு செய்யப்பட்ட வரி முகவர்கள் உங்கள் கடவுச் சொல்லை ஒருபோதும் கேட்க மாட்டார்கள். நிதி அல்லது சமூக சிக்கல்களை எதிர்கொள்பவர்களுக்கு இலவச டாக்ஸ் கிளினிக்ஸ் ஊடாக உதவி வழங்கப்படுகிறது. நேர்களே, இதில் குறிப்பிடப்பட்ட ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருத வேண்டாம். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து தேவையான நிபுணர்களின் ஆலோசனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
7: நேர்களே, டாக்ஸ் ரிட்டர்ன் வருமான வரி கணக்கு தொடர்பான செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி கேட்டோம். முன்வைத்தவர் ரேணுகா துரைசிங்கம். நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் அளிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி தொடர உள்ளது. அதற்கு முன்பாக சில விளம்பரங்கள்.
8: Y si algo tan simple como tu desayuno pudiera mantenerte fuerte por más tiempo, comparados con los huevos comunes, tienen 6 veces más vitamina D, 10 veces más vitamina E y 25% menos grasa saturada. Eggland's Best te ofrece una nutrición superior para mantenerte con energía todo el día. Así que la próxima vez que estés en la tienda, busca el sello EB y elige Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos. Visita egglandsbest.com para descubrir recetas deliciosas.
9: If you love to travel, Capital One has a rewards credit card that's perfect for you. With the Capital One Venture X card, you earn unlimited double miles on everything you buy. Plus, you get premium benefits at a collection of luxury hotels when you book on Capital One Travel. And with Venture X, you get access to over 1,000 airport lounges worldwide. Open up a world of travel possibilities with the Capital One Venture X card. What's in your wallet?
5: Terms apply. Lounge access is subject to change. See CapitalOne.com for details.
7: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி தொடர்கிறது. இலங்கையில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையான், புலனாய்வுத்துறையின் முன்னாள் அதிகாரி உள்ளிட்டவர்களின் விடுதலை வேண்டியும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கக் கோரியும் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் போராட்டம் நடந்துள்ளது. இது தொடர்பான செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி முன்வைக்கிறார் நமது இலங்கை செய்தியாளர் மதிவாணன்.
10: பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படும் 3 பேர் பற்றிய விவகாரம் தற்போது பேசுபொருளாகி இருக்கின்றது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலை விவகாரத்தில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் விடுதலை புலிகள் தொடர்பில் எழுச்சி பாடல் பாடிய விவகாரத்தில் வடக்கில் சங்கீதன் எனும் இளம் பாடகர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒவ்வொரு தரப்பினரும் தம்பக்க நியாயத்தை முன்வைத்து கைது செய்யப்பட்டிருப்பவர்களை விடுதலை செய்யுமாறு கோரிக்கை முன்வைத்துள்ளனர். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் முன்னாள் அமைச்சரான பிள்ளையான் எனப்படும் சிவரசத்துறை சந்திரகாந்தன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் ஏற்கனவே மட்டக்களப்பில் பல்வேறு கவனயீர்ப்பு போராட்டங்களை மேற்கொண்டார்கள். இதுபோல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்

0: விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே விடுதலை செய்யப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் வலியுறுத்தி வருகின்றார்கள். முன்னாள் அரச புலனாய்வு சேவை இயக்குநரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சலே தான் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதாக கூறி காவல்துறையின் காவலில் உண்ணாவிரதத்தை தொடக்கியுள்ளதாக பிவித்ரு கெல உரிமைய கட்சியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில கடந்த சனிக்கிழமை கொழும்பில் ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். இந்த நிலையில் ஞாயிறு இரவு அவரது உடல் நிலையில் பாதிப்பு ஏற்பட்டதனை அடுத்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை விடுதலை செய்ய கோரி நேற்று முன்தினம் கொழும்பில் எதிரணியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்கள். இங்கு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச சுரேஷ் சலேவை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்து முள்ளிவாய்க்கால் பழிவாங்கலை நிறைவேற்றவே அரசாங்கம் முயற்சிக்கின்றது. புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என்று தெரிவித்தார். புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்தவே நாட்டுக்காக போராடிய சுரேஷ் சலவை பலியிடப் போவதில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்தார். சுரேஷ் சலவின் விடுதலையை வலியுறுத்தி கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்திற்காக அமைக்கப்பட்ட கொட்டகையை காவல்துறை அங்கிருந்து அகற்றினார்கள். இந்த நிலையில் கிளிநொச்சியைச் சேர்ந்த இளம் பாடகர் சங்கீதன் தனது சொல்லிசை பாடல் ஒன்றை சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றியமை தொடர்பில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். இது புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் முயற்சி என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த கைது நடவடிக்கையினை அடுத்து அவரை விடுதலை செய்யுமாறு வடக்கு மற்றும் கிழக்கின் பல இடங்களில் கவனயீர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளதோடு பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. குரல் வலையின் விலங்குடைக்க அணிதிரள்வோம் எனும் துணிப்பொருளில் கைது செய்யப்பட்டுள்ள பாடகர் சங்கீதனை விடுதலை செய்ய கோரியும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் ஊடாக இடம்பெற்று வரும் கைதுகளை கண்டித்தும் கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினால் கடந்த சனிக்கிழமை கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொண்ட பலரும் கருத்து வெளியிட்டார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இந்த கைதினை தாம் வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டார்.
1: தன்னுடைய பாடல் ஊடாக உண்மையான விடயங்களை உணர்வுகளை தன் மக்களோடு பகிர்ந்து கொண்டார். அவ்வாறான ஒரு இளைஞனை வஞ்சிக்கும் வகையில் அவரை கைது செய்து பயங்கரவாத தடைச்சட்டத்தில் அடைத்து வைத்திருப்பது மனிதாபிமானத்துக்கும் மனித உரிமைகளுக்கும் அப்பாற்பட்டது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.
0: இந்த கைது நடவடிக்கை ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை என்று தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன்.
2: உடனடியாக சங்கீதன் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர் விடுதலை பாடல்களை பாடினார் என்பதற்காக அவர் பயங்கரவாதத்தை மீளுயிர்ப்பிக்க முற்படுகிறார் என்ற ஒரு ஆதாரமற்ற பொய்க் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொடிய பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அரசாங்கத்தினுடைய இந்த இனவாத செயல்பாட்டினை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த கைது நடவடிக்கையானது ஒரு சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கை.
0: புலிகள் மீளுருவாக்கம் என்பது நிகழப்போவதில்லை எனவும் புலிகளை புகழ்ந்து பாடியவர்கள் வெளியில் உள்ளதாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டார்.
3: பாடகரை அழைத்து இளைஞரை அழைத்து பயங்கர தடைச்சட்டத்திலே பிடிஐக்கு பிடித்து உள்ளே வைத்திருக்கிறார்கள். அவர் சொல்வது புலிகளை மீளுருவாக்கம் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள், குற்றச்சாட்டுகிறார்கள். அதுதான் அந்த பாடலின் கருத்து என்றால் ஒரு தர்க்கத்துக்காக எடுத்துக்கொண்டால் பிடிக்க வேண்டியவர்கள் வேறு யார் இருக்கார்கள்? என்பிபிக்காக பாடல் கூறும் பொழுது புலிகளை புகழ்ந்து நெகிழ்ந்து புகழ்ந்து பாடலாம் ஒளிபரப்பினார்கள். ஆகவே இந்த அவர் தர்க்கத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் கூட புலிகள் மீளுருவாக்கம் நடைபெறுவதில்லை. இப்பொழுது அது இல்லை, ஒரு கருத்து மட்டும் தான் இருக்கிறது, அப்படி நிகழப்போவதில்லை. ஆனால் அதை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் கூட உள்ளே போற வேண்டிய நாலு பேர் உண்மைதான்.
0: தவறான வழிநடத்தல்கள் மூலம் இடம்பெற்ற சில விடயங்களை பயங்கரவாத தடைச்சட்டத்திற்குள்ளாக்க முடியாது என்கின்றார் இபிடிபியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா.
4: தவறான அரசியல் வழிநடத்தல்கள் காரணமாக அல்ல சுயலாப அரசியல் வழிநடத்தல்கள் காரணமாக எங்களுடைய இளம் சமுதாயத்தினரில் ஒரு பகுதியினர் அதற்கு எடுபட்டு ஒரு உணர்வுபூர்வமாக சிலவற்றை தவறாக புரிந்து கொண்டு சொல்ல முற்படுறது அல்லது எழுத முற்படுறது பாட முற்படுற அந்த விடயங்களை ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளாக்க முடியாது.
0: பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படும் போது இவ்வாறான சம்பவங்கள் தவிர்க்கப்படும் என்று யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் ஆளும் தரப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரர்.
3: இது ஒரு பாடம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது தொடர்பாக மேலிடத்துக்கு அறிவித்திருக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நாங்கள் இன்று எதிரானவர்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி புதியதொரு மக்களை பாதுகாக்கின்ற சட்ட மூலங்கள் கொண்டு வரணும். ஏனென்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் பல ஒடுக்குமுறைகள் நடைபெற்றுள்ளது முன்னே காலத்தில். இப்போது ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த விசேஷத்துக்கு அமைய எதிர்காலத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி மக்களுக்கு பாதுகாப்பான சட்டங்கள் கொண்டு வரும்போது இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாது.
0: தமிழ் மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை கூறாமல் சிலர் இனவாதத்தை தூண்ட முற்படுவதாக குறிப்பிட்டார் அமைச்சர் சந்திரசேகர். கிளிநொச்சியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
5: தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக பாடியிருக்காங்கள், அப்படியாக இருந்தவர்கள் பாடுவது எதற்காக? மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் தமிழ் மக்கள் மத்தியில் மீண்டும் இனவாதத்தை தூண்டுவதற்கும் அந்த இனவாதம் இங்கு தூண்டப்படுகின்ற பொழுது அங்கு ராஜபக்சாக்கள் மீண்டும் தலை தூக்கி கொண்டு வருகின்றார்கள். இனவாத ரீதியாக அஃபார் இங்கிருந்து போரை பாஸ் பண்ணுகின்றது, அவர்கள் சிக்ஸர் அடிக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது.
0: இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
6: இலங்கையிலிருந்து நமது செய்தியாளர் மதிவாணன் முன்வைத்த செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியுடன் இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: you love to travel, Capital One has a rewards credit card that's perfect for you. With the Capital One Venture X card, you earn unlimited double miles on everything you buy. Plus, you get premium benefits at a collection of luxury hotels when you book on Capital One Travel. And with Venture X, you get access to over 1,000 airport lounges worldwide. Open up a world of travel possibilities with the Capital One Venture X card. What's in your wallet?
1: Terms apply. Lounge access is subject to change. See CapitalOne.com for details.
2: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
3: இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil. sbs தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.

0: Ready to order?
1: Yes. We're earning unlimited 3% cash back on dining and entertainment with a Capital One Saver Card, so let's just get one of everything.
0: Everything?
2: Fire everything! The Capital One Saver Card is at table 27, and they're earning unlimited 3% cash back.
3: Yes, Chef!
1: This is so nice.
2: Had a feeling you'd want 3% cash back on dessert.
1: Ooh, tiramisu!
2: Earn unlimited 3% cash back on dining and entertainment with the Capital One Saver Card. Capital One, what's in your wallet?
4: Terms apply. See CapitalOne.com for details.
5: நேயர்களே, ஆஸ்திரேலியாவில் வீட்டு சந்தை அண்மை காலமாக குறிப்பிடத்தக்க மாற்றங்களை சந்தித்து வருகிறது. நாம் அவதானித்திருப்போம் இல்லையா, வீட்டு விலைகள் குறைந்து வருகின்ற இந்த சூழ்நிலையின் காரணங்கள் என்ன, இதன் தாக்கம் என்ன, எதிர்கால நிலவரம் என்ன என்பது குறித்து சிட்னியில் உள்ள பெண்டர்ஹில் பகுதியில் பல ஆண்டுகளாக ஆசி யூனிட்டி ரியல் எஸ்டேட் நடத்தி வருகின்ற ஜானி தர்மா அவர்கள் உரையாடுகிறார். அவரோடு பேசுகிறார் மகேஸ்வரன் பிரபாகரன்.
6: வணக்கம் ஜானி.
7: வணக்கம். வணக்கம்.
6: முதல்ல வந்து உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். நீங்கள் பல வருடங்களாக ரியல் எஸ்டேட் துறையில் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். அது பற்றி உங்களுடைய பின்னணியை சுருக்கமாக எமது நேயர்களுக்கு சொல்ல முடியுமா?
7: நான் ரியல் எஸ்டேட் பெண்டல்ஹில் பெண்டல்வே பெண்டல்ல ஓசி யூனிட்டி என்ற ரியல் எஸ்டேட்டை கடந்த 15 வருடமாக சுயமாக நடத்தி வருகின்றேன். அதற்கு முன்னரும் எனது நண்பர் காலம் என்ற விசா ஈசன் அவர்களோடு நான் பணியாற்றினேன்.
6: இப்ப வந்து ஆஸ்திரேலியாவில வீட்டு விலையில் எல்லாம் குறைஞ்சு வருவதாக கூறப்படுகிறது. அதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்று சொல்லுங்களேன்.
7: வீட்டு விலைகள் குறைவதற்காக மிக முக்கியமான காரணமாக ரிசர்வ் பேங்கில் ஏற்பட்டிருக்க மாற்றம், அதாவது வட்டி வீத அதிகரிப்பு தான் இதுக்கான முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடினபடியால் வாங்குவோர் வீதம் குறைந்திருக்கிறது. அதே போல ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் ஏற்படுத்தின பட்ஜெட்டில் ஏற்பட்ட மாற்றமும், அதாவது நெகட்டிவ் ஹியரிங்க இனிமேல் மேய்க்கு பிறகு ஏற்படுத்தின அந்த மாற்றமும் வந்து இன்றைக்கு சந்தையில வீடுகள் தேக்க நிலை அடைகிறதுக்கு காரணம் அமைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு மிக முக்கியமான காரணங்கள் தான் இன்றைய இந்த வீட்டு விலைக்கான வீட்டு விலை குறைவதற்கான காரணமாக பிரதான காரணமாக அமைஞ்சிருக்கு.
6: இந்த வீட்டு விலை வீழ்ச்சி வந்து நாடு முழுவதும் காணப்படுகிறதா அல்லது சில நகரங்கள் அல்லது பகுதிகளில் மட்டும் காணப்படுதா?
7: இந்த வீட்டு விலை வீழ்ச்சி வந்து குறிப்பாக நாடு முழுவதும் காணப்பட்டாலும் ஆஸ்திரேலியாவில சிட்னி மெல்பர்ன் போன்ற பெரு நகரங்கள்ல தான் இது மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உள்ளூர் இடங்கள்ல வந்து இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல, ஓரளவு விஸ்தீரத்தன்மை தான் காணப்படுது. குறிப்பா சிட்னியில அது மிக பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வருது. ஆனால் மெல்பர்னும் சிட்னியும் தான் கூட இந்த வீட்டு விதத்தால பாதிக்கப்பட்டது.
6: இந்த வீட்டு விலைகள் வந்து இன்னும் குறையும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா, அல்லது சந்தை விரைவில் மீண்டும் பழைய நிறைக்கு வரும் நோமலாகும் என்று கருதுகின்றீர்களா?
7: வீட்டு விலை இதுல இருந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வீடு நிர்மாக்கம் கட்டுமான செலவுகள் அதிகரிச்சிருக்குது. அப்ப வீடு உண்மையிலேயே வந்து ஆஸ்திரேலியா பொறுத்தளவுல, அதாவது வீட்டு என்னும் வீடு காணாமத்தான் இருக்குது. இருக்கிற சனத்தொகை பெருக்கத்துக்கு வீடு உருவாகிற வீதம் காணாம இருக்குது. இருந்த போதிலும் இந்த வட்டி வீதமும் புதிய பொருளாதார கொள்கையும், அதாவது பட்ஜெட்டும் வந்து இதுல தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இன்னும் ஒரு கொஞ்சம் இந்த வருடம் முழுவதும் இந்த சந்தையில இந்த தாக்கம் இருக்கும். ஒரு வீடு சந்தைக்கு வந்தால் அது நீண்ட நாட்கள் சந்தையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதால ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக தென்படுது. பொருளாதார நிபுணர்களும் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்.
6: இப்ப முதல் முறையாக வீடு வாங்க விரும்புவர்களுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த விலை வீழ்ச்சி அல்லது இந்த சந்தை நிலவரம் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அல்லவா?
7: நிச்சயமாக ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏனென்றால் இவ்வளவு நாளும் அவர்கள் சந்தைக்கு வருவார்கள் இருந்தால், இப்ப ஒரு ஒரு விற்பனையாளர் வீட்டை விற்பனைக்கு போட்டிருந்தால் இந்த வீடு வந்து ஒரு 30-40 பேர் உடனடியாக வந்து அவர்களுக்கு ஒரு பணிக் பண்ணுவார்கள். அதாவது நான் கூட வேண்டடிக்க இன்னொரு வேண்டிட்டு போடணுமே என்ற ஒரு அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி உடனடியாக அந்த வீட்டை வெளியேற்றி ஒரு போட்டி மனநிலைக்கு போய் வீட்டை வெளியேற்றுவார்கள். ஆனால் இந்த இன்றைய சூழ்நிலையில அந்த போட்டி மனநிலை தளர்ந்து அவர்கள் நியாய விலையில் அந்த வீடை வாங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே பெஸ்கோம் பயர்ஸுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும், அவர்கள் நிதானமாக வீடுகளை பார்த்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொல்ல முடியும். ஆகவே பொறுமையாக தங்களுடைய

0: சக்தி வீதம், தங்களுடைய பரவையும் கெப்பாசிட்டியையும் பார்த்து எனக்கு இந்த வீட்டை இந்த விலைக்கு வேண்டுனால் நான் இதை கட்டக்கூடிய தகமையில் என்னுடைய பொருளாதார வளம் இருக்கிறதா என்பதையும் பார்த்து அவருடைய அக்கவுண்டனோடையும் பரிசீலித்து வீட்டை சிறந்த முறையிலே வீடுகளை பார்த்து வாங்குவதற்கு அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றதுதான் என்னால் சொல்லக்கூடிய ஒரு விடையாக இருக்கும். அது கோம்பாயிருக்கு.
1: இப்ப இதே வேளையில வந்து வீடு விற்க திட்டமிட்டுள்ளவர்களுக்கு தற்போதைய சந்தை நிலவரத்தில் நீங்கள் அவர்களுக்கு வழங்கும் முக்கியமான ஆலோசனை என்னவாக இருக்கும்?
0: இந்த வருடம் முழுவதும் இந்த தேக்க நிலை காணுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றது. ஆகவே தங்களுடைய வீடுகளை அவருடைய பொருளாதார நிலைமைதான் அதை அதுக்கேற்றுதான் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். சிலர் அந்த வீடுகளுக்கான பணத்தை செலுத்தாமல் அதை வாங்கி எடுக்கின்ற நிலைமை அவ்வாறான நிலைமைகளுக்கு தள்ளப்படுவார்கள் என்றால் அவர்கள் அந்த வீட்டை அவர்கள் அந்த பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும். இல்லை, இந்த வருடம் முழுவதும் அவர்களை தற்காத்துக் கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் அந்த வீட்டை சந்தைக்கு இந்த வருடம் கொண்டு வராமல் அடுத்த வருடங்கள் கொண்டு வருவது அவர்களுக்கு ஆரோக்கியமான பதிலாக இருக்கும். ஆகவே ஆக குறைஞ்சு போய்விட்டது அல்லது ஒரு ஆதார பாலத்துக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டிருக்க என்று சொல்ல முடியாது. ஒரு இந்த ஆர்டிபிஷியலாக ஏறியிருந்த ஒரு சந்தை இப்பொழுது ஒரு சுய இடத்துக்கு வந்திருக்கின்றது. அதாவது போட்டி மனப்பான்மை குறைந்து இப்பொழுது ஒரு ஒரு 100-150,000 பெரும்பாலான வீடுகளுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இப்பொழுது அவர்கள் அந்த வீடுகளை சந்தைக்கு கொண்டு வராமல் அடுத்த வருடம் கொண்டு வருவார்களா இருந்தால் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
1: இப்ப உங்களை யாராவது வீடு வாங்கலாமா இப்போது அல்லது இன்னும் சில மாதங்கள் காத்திருக்கலாமா என்று கேட்டா உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்?
0: உங்களுடைய இந்த துறை சார்ந்து அல்லது ஏற்கனவே வீடு வாங்கி இருக்கின்ற உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்தும் ஆலோசனைகளை பெற்று வீடுகளை வாங்கலாம். அதிலே பிற்போடுவதனால் வந்து ஒரு பெரும் லாபத்தை நீங்கள் அடைய முடியாது. ஆகவே இந்த இந்த இந்த சூழ்நிலை இந்த இந்த இந்த வருடம் முழுவதும் முதலாவது வீடு வாங்குபவர்களுக்கு மிகவும் ஒரு அரிய வாய்ப்பாக இருக்குது என்றுதான் நான் சொல்வேன்.
1: வட்டி வீதங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அடுத்த சில மாதங்களில் வீட்டு விலைகளில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
0: வட்டி விலை இன்னும் ரிசர்வ் பேங்க் வந்து பணவீக்கம் ஏற்பட்டு இன்னும் ரிசர்வ் பேங்க் வந்து வட்டி வீதத்தை அதிகரிக்குமாக இருந்தால் இன்னும் விலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து அதிகரிக்க அரசு அனுமதிக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இது வீட்டு விலைகளிலே மாற்றங்களையும் ஏற்படுத்தி இந்த தேக்க நிலை இந்த வருடம் முழுவதும் தொடர்வதற்கான அறிகுறிகள் இருக்கிறது. ஆகவே வட்டி வீதத்தை என்னால் கட்டியங்கூறி சொல்ல முடியாமல் இருக்கின்றது.
1: இப்ப மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் குடியேற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற நிலையில நீண்ட காலத்தில் ஆஸ்திரேலிய வீட்டு சந்தையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்?
0: எங்களுடைய ஊரிலே பெரிய

0: advertising.
1: ¿Y si algo tan simple como tu desayuno pudiera mantenerte fuerte por más tiempo? Comparados con los huevos comunes, tienen 6 veces más vitamina D, 10 veces más vitamina E y 25% menos grasa saturada. Eggland's Best te ofrece una nutrición superior para mantenerte con energía todo el día. Así que la próxima vez que estés en la tienda, busca el sello EB y elige Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos. Visita egglandsbest.com para descubrir recetas deliciosas.
2: அதன் குறைவதற்கான வாய்ப்பு இருக்காது. ஏன் என்று சொன்னால், வீடு வாங்குபவர்கள் வீடு வாங்குவதை நிறுத்தி கொண்டால் அவர்கள் வாடகை தொடர வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே வாடகைக்கான வீடுகள் வந்து குறைவாக இருப்பதனால் அதற்கான கேள்வி அதிகரித்து நிரம்பல் பெற அந்த கேள்வி அதிகரிக்கக்குள்ள ஆகவே சந்தையில் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வாடகைக்கான வீடுகளுக்கான தட்டுப்பாடு ஏற்படுகின்ற போது அதற்கான விலை நிர்ணயம் வந்து உயர்ந்து கொண்டு போவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றது.
3: இப்ப ஜோனி, வீட்டு வாடகையை போட்டு ஒரு விளம்பரம் செய்திருந்தால் அந்த வீட்டு வாடகையை கொடுப்பதற்கு தயாராக இருப்பவர்களுக்கும் அந்த வீடு நிராகரிக்கப்படுகின்றது. இதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லுங்களேன்.
2: ஒன்றுக்கு மேல் அதிகமான அப்ளிகேஷன், அதாவது இப்ப எங்களுக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு நாங்க போட்டிருந்தோம்னா அதுக்கு ஒரு 10 அப்ளிகேஷன் வந்தா 10 அப்ளிகேஷன்ல ஒரு 3 பேரை நாங்க தெரிவு செய்வோம். எல்லா அப்ளிகண்டா பார்த்து அந்த 3 பேரை தெரிவு செய்து நாங்க ஓனர்கிட்ட கொடுக்கக்குள்ள அதுல வந்து அவற்றை ரெண்டல் லெஜர், இவர்கள் ஒழுங்காக ரெண்டை செலுத்திருக்கிறார்கள் கடந்த காலத்துல. கடந்த காலத்துல அந்த வீட்டை விடும்போது சிரமமாக சுத்தமாக அந்த வீட்டை சரியான கண்டிஷன்ல திருப்பி கொடுத்துருக்கணுமா, அந்த வீட்டை ஒழுங்கா பாவிச்சிருக்கணுமா, இந்த விடயங்கள் எல்லாத்தையும் அவை பார்ப்பினோம். கண்டிஷன் ரிப்போர்ட் அதுல அதே போல ரெஃபரன்ஸ் செக், அந்த ரியல் எஸ்டேட்ல அடிச்சு கேப்பினம் இந்த டெனண்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க, எப்படி இந்த வீட்டை விட்டுருக்கிறார், சிறப்பா அந்த வீட்டுல இருந்த காலத்துல அவர் சிறப்பா உங்களோட செயற்பட்டிருக்கிறாரா, உங்களோட கோஆப்ரேட் பண்ணிருக்கிறாரா, அந்த எல்லாம் கேட்டு அந்த ரெஃபரன்ஸையும் எடுத்து இந்த ரெண்டு லெஜரையும் எடுத்து அவர்கள் பே பண்ணக்கூடிய தகுதி நிலையில இருக்கிறாரன்ற அவர்களுடைய வருமானத்தையும் பார்த்து தான் அந்த வீட்டை கொடுக்குற உரிமையாளர் ரியல் எஸ்டேட்டோட கலந்து ஆலோசிச்சு அந்த வேலையை செய்வார்.
3: ஆனால் இந்த வீட்டு வாடகையை கொடுக்கிற நேரம், அதோட அரசு வழங்குகின்ற அந்த முதலாவது வீடு வாங்குபவர்களுக்கான சலுகைகளை பயன்படுத்தி ஏன் அவர்கள் ஒரு வீட்டை வாங்கக்கூடாது?
2: நிச்சயமாக நான் அவர்கள் ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனையை நான் எல்லோருக்கும் வழங்கி கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் என்னோருடைய மோர்கேஜை நீங்க கட்டி கொண்டிருக்காம உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கி அந்த விடயத்தை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்காக அவர்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஹோம் பயர், அது 5 வீதத்துடன் அந்த வீட்டை வாங்க முடியும். 95% லோனை எடுத்து வீட்டை வாங்கக்கூடிய தகுதி நிலையை அடைந்திருக்கிறார்கள். அது அதுக்கான மேஜர் பேங்குகள் அதுக்கான சலுகைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஆஸ்திரேலியாவில் சட்டமே ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த சேமிப்பை சரியாக செய்வதன் ஊடாகவும் ஒரு நிரந்தர சேமிப்பை நீங்கள் செய்து காட்டுவதன் ஊடாக, அதாவது வீட்டை வாங்குவதற்கு லோனை பெறுவது மிகவும் இலகுவாக ஆக்கப்படும். அத்தோடு உங்களுடைய அக்கௌண்டனோடும் அல்லது எங்களை போன்ற இந்த துறையில ஓரளவு நிபுணத்துவம் பெற்றவர்களோடு நீங்கள் பேசி உங்களுடைய வீட்டை வாங்குவதற்கு முன்னர் ஒரு 6 முன்னரே உங்களை தயார்படுத்தலுக்கு நீங்கள் உள்ளாக்க வேண்டும்.
3: நன்றி ஜோனி. இந்த தகவல்களை எமது நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் பிரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
4: நேர்களே, ஆஸ்திரேலியாவில் வீட்டு விலை சரிவு, இப்போது வாங்கலாமா காத்திருக்கலாமா என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை முன்வைத்தவர் ஆசி யூனிட்டி ரியல் எஸ்டேட் ஜானி தர்மா அவர்கள். அவரோடு உரையாடியவர் மகேஸ்வரன் பிரபாகரன். நேர்களே, இதில் தரப்படுகின்ற ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. இவை தொழில்முறை ஆலோசனையாக நீங்கள் கருதக்கூடாது. கேட்கும் நேயர்கள் அவர்களின் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனை அல்லது பின்னணியை பொறுத்து நிபுணரின் ஆலோசனை பெறுமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம்.
5: You love to travel? Capital One has a rewards credit card that's perfect for you. With the Capital One Venture X card, you earn unlimited double miles on everything you buy. Plus, you get premium benefits at a collection of luxury hotels when you book on Capital One Travel. And with Venture X, you get access to over 1,000 airport lounges worldwide. Open up a world of travel possibilities with the Capital One Venture X card. What's in your wallet?
6: Terms apply. Lounge access is subject to change. See CapitalOne.com for details.
7: Starting a new life in Australia isn't easy.
8: A lot of companies have rejected me.
9: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've given up.
7: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real

0: Life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in progress. Listen now wherever you get your podcasts.
1: SBS audio app ஐ தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS audio app ஐ App Store அல்லது Google Play இலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள். நீங்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். தமிழ் மொழியில் ஆஸ்திரேலியாவை உங்களுக்கு தரும் ஒலிபரப்பு. வித்யா வாக்ஸ் அவர்கள் இந்திய அமெரிக்க பாடகி, பாடலாசிரியர் மற்றும் கான்டென்ட் கிரியேட்டர். இந்திய கிளாசிக்கல் இசை, பாலிவுட் மெட்டுகள் மற்றும் வெஸ்டர்ன் பாப் இசையை தனித்துவமாக இணைத்து உலகளாவில் கோடிக்கணக்கான ரசிகர்களை அவர் கவர்ந்துள்ளார். சென்னையில் பிறந்து அமெரிக்காவில் வளர்ந்து வரும் அவர் தனது ஃபியூஷன் இசை பாணியின் மூலம் உலகளாவிய ரசிகர் வட்டத்தை உருவாக்கியுள்ளார். தனது இசைப்பயணம், அடையாளம், கலாச்சார தாக்கம், சர்வதேச வெற்றியின் பின்னணி என்பது குறித்த தனது அனுபவத்தை வித்யா வாக்ஸ் பகிர்ந்து கொள்கிறார். SBS தமிழுக்காக அவரோடு உரையாடுகிறார் சுக்ருதி நாராயணன்.
2: SBS இல் உங்களை வரவேற்கிறது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு.
3: Thank you so much for having me. வணக்கம்
2: வித்யா. உங்களோட லவ் மீ லைக் யூ டு அண்ட் ஹொசானா பாடல் எதிர்பார்த்த அளவுக்கு மேலேயே இட் ரீச்ட் வைரல், இட் பிகேம் ரியலி வைரல் இல்லையா? ஸோ அது நடக்கும்போது டிட் யூ திங்க் திஸ் இஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப், ஓர் வென் வாஸ் இட் தட் யூ தாட் திஸ் இஸ் மை ஜேர்னி?
3: இட் டசன்ட் That definitely did not feel like the turning point. And the part vandu was my second. And adu vandu was still my experiment. I'm still trying out idea, vela pannuma, vela pannada, you know. And I know some it got some attention. But I felt like adu potodne, I was like, okay, some people like this. In the path le continue panni, let's see how it goes. That was my thought. I didn't feel like that was my turning point in A. Not until I did Closer in Kabira with my friend Keith when I moved to Los Angeles. And I had known him for a while. Him and his husband, they're both amazing singers. So I just asked, can you just do this, sing Kabira with me? And appodhaan I felt like it was point. Because overnight, that became huge and huge virala poichu. And I'd never adu edhirpaakave illana. I just did it like all the other videos and I did just made it like a puzzle piece. I just, you know, I felt like this is a good mashup. I was my experimental phase very much. So I was like, let me try. And so on the point la I felt like it was my turning point.
2: So talking about mashups, yeah. So ipo ilengargalukku what I feel is you're giving them a big strength.
3: Mm-hmm.
2: When I say strength, ipo especially Indians living abroad,
3: mm-hmm.
2: they have their Indian cultural identity,
3: mm-hmm.
2: plus whichever country that mm-hmm. they've gone to. அப்படி இருக்கும்போது உங்களோட பாட்டு வழியா இட் இஸ் பீங் அ மூவ்மெண்ட், நாட் ஜஸ்ட் ஒரு சாங் கேட்டோம் என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறீங்க. ஒரு மூவ்மெண்ட் மாதிரி வந்து இட்ஸ் டச்சிங் தி இமோஷன்ஸ் ஆஃப் பீப்புள் பிகாஸ் இட் இஸ் கிவிங் தம் த ஸ்ட்ரென்த் டு எம்ப்ரேஸ் போத் தி ஐடென்டிட்டிஸ். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த நிறைய ஒரு ஐடென்டிட்டிஸை ரொம்ப சாதாரணமாக சீம்லெஸ்ஸாக யூஆர் ட்ரைங் டு கொலைட் இட் அண்ட் யூஆர் ப்ரெசென்டிங் இட் ஆஸ் ஒன் பீஸ். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மல்டிப்புள் ஐடென்டிட்டிஸை வந்து ட்ராவல்ஸ் பண்ணி அப்படி பண்ணுறது ஒரு சுமையாக இருக்கா, இல்லைனா எப்படி உங்களால் அது ஃபஸ்ட்டு பண்ண முடியுது?
3: அது வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். பிகாஸ் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அண்ட் ப்ராக்டிஸிங் அ லாட் ஆன் ஹவு டு மேக் இட் சீம்லெஸ். ஏன்னா ஒரு பாட்டு கேட்டிங்கன்னா இட் ஃபீல்ஸ் லைக் ஒன் ஹோல் பீஸ் ஆஃப், பட் அது ரெண்டு பாட்டும் ரெண்டு தனித்தனி ஸ்டைலில் கம்பைன் பண்ணோம்னா தட்ஸ் ஈவன் மோர் அ டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ அது எப்படி பண்ணலாம், அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் வீ கேன் கெட் பெட்டர் அட். ஸோ அது வந்து ஓவர் த இயர்ஸ் நான் வந்து ஐ ஸ்டார்டட் ஆஃப் ஃபீலிங் வெரி ashamed of my heritage, of my Indianness, and the because I grew up in Virginia and adu romba confusion ah irundhen. So how to completely hide my identity school la because kindle panuvaanga pasanga la. So whether it's main of food da, but lot of things just appearance, food, adala main ah kindle panuvaanga. So how can I completely assimilate, how can I not be seen? அதுதான் என்னோட மெயின் கோலா க்ரோயிங் அப்.

0: So when I did that, I feel like I created two separate worlds. I would have be singing Carnatic music. Now I'll be going to Kovil. I'll be completely different, like lived a completely Indian household. But school level, I try to be as in the American music. I mean, I also I love American pop music, hip hop, rap, and la, enakku rombave pidikum. So R&B. So I got introduced to a new culture in school, in some sense. Although growing up, I decided when I started to do the music, I said no, I wanted to feel like both of these worlds that exist in me. Adu eppadi onna combine panni, how can I make it into my art? And so now, when the first part is actually my by Sia, Big Girls Cry, அவங்களோட பாட்டு இருக்கு. ஸோ வெரி வெரி ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ அதுதான் நான் ரெக்கார்ட் பண்ணி வென் திரும்பி கேட்கும்போது சங்கர் வாஸ் லைக், இது யூ ஹோல் லைஃப் நீ கர்நாடிக் மியூசிக் படிச்சிருக்க, யூவ் ஆல்சோ லேர்ன் ஹிந்துஸ்தானி மியூசிக், லைக் ஐ மூவ் டு பாம்பே 2013 to 2015, நான் பாம்பேலேருந்து ஐ வாஸ் லேர்னிங் ஹிந்துஸ்தானி மியூசிக். ஸோ இந்த ஃபுல் லைஃபாக யூ பின் டூயிங் இண்டியன் மியூசிக், இதில் இண்டியன் மியூசிக் எசன்ஸே இல்லை. So I was thinking, okay, Kabijo Badal Barse Arjit Singh oda or part irukku. So let's try two lines of that as the chorus. Adu eppadi pannalanu. I mean, as a disclaimer, na sonno, I'm not the first person and the concept, mashup no concept invent pannadhu na alla. It's been going on for many, many decades. And in the chinna regions, everybody has been creating their version of mashups. I mean, big, big, like chutney music, if you think about it. So generations, this has been going on. So anyway, so I was on the part, I was like, let's try Kabhi Jo Badal. And then when I put that out, that was the very first song I put out. And that got so much support. And our friends, family, எல்லாரும் சொன்னாங்க, ஓ திஸ் இஸ் வெரி நைஸ், நீ எப்படி பண்ண, திஸ் இஸ் லைக் சவுண்டிங் லைக் ஒன் பாட்டு, ஒரே பாட்டு, தட்ஸ் த கோல், இட் ஹேஸ் டு சவுண்ட் சீம்லெஸ். ஸோ இது எப்படி பண்ணேன், அண்ட் தென் தே என்கரேஜ் மீ. அதனால தான் ஐ டிட் லவ் மீ லைக் யூ டூ அண்ட் ஹோசானா. அதுக்கப்புறம் ஆல் மை மேஷப்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஐ ஹெட் அப் கெட்டிங் இட். ஸோ யா, ஸோ அல்டிமேட்லி என்னோட ஆர்டிஸ்ட்ரியில் ஹவு கேன் ஐ பி த பர்சன் தேட் reflects who I am right now. So ippo pathina I am wearing golasu potiruken. I golasu I wear every day, party thanda golasu, party thanda earrings, ellame I feel like it's a very big part of who I am and who. So that's kind of a roundabout answer neenga ketta kelviki. But
1: neenga evolving nu solumbodhu enakku oru question varudhu. Ippo you've come this far and apdi millions of people know with their walks now, right? They know you, they just follow you. It has been a very refreshing journey even for us. So neenga, according to you, neenga enna sadhikkanum nenachingalo adu, do you think you've achieved that and have you set new targets for yourself? Illana vandu illa na enna pannanum nenikkireno, I've not yet reached that height.
0: I feel like I have not reached it yet. I have big goals for myself as an artist. Like, artistically, how can I say what I want to say? I feel like on the target eppove move aayinde pogudhu. But I'm not very good at celebrating some of the things, adhum I admit. But I think that it's been a blessing, and fans ku I'm extremely grateful because avangalnala da I'm able to do music full time. Adukku munnadi I would not be able to do it. I couldn't without their support. Avangal even every like, subscribe, every view, I do not take it for granted. So I do recognize that, but adu vechittu I feel like I want to give back more. I want to na enna pannala, and our musical ideas are always evolving, and our musical goals are always evolving. How can I be a better artist? How can I improve and be a better artist for my community, for my fans? And the madri goals epome is evolving, and the targets get a little farther. But na artistic eppadi, how can I reinvent something? How can I get my ideas to the people that might resonate with it? The one thing na I've learned from doing music, when the ஆக்சுவலி க்ரோயிங் அப் நான் ரொம்பவே அதை ஃபீல் பண்ணுவேன், நான் தனியாக இருக்கேன், பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஐசோலேட்டிங் திங். எல்லாரும் எவ்ரிபடி வில் சே த சேம் திங், இட்ஸ் வெரி ஐசோலேட்டிங். நான் மியூசிக் பண்ணோடனே, இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோடனே, வாட் ஐ ரியலைஸ் அண்ட் நான் தனியாகவே இல்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸில், ஆக்சுவலி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஷேர் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ்.

0: ஸோ அதில் வந்து ஹவு கேன் ஐ ஃபர்தர் தட் the furthering of the human experience, furthering of the diasporic experience, adha eppadi inno further panni evolve panni just from the actual literal mashup lende how can I make it something that's a little bit more global, a little bit more advanced and evolved. So adha, those are my goals usually. So and obviously there is the financial goals also, but the thing is, as long as I'm able to support myself and the musicians that I work with and give everybody a fair wage, that is all I care about.
1: நேர்களே, நீங்கள் SBS தமிழ் ஒலிபரப்புடன் இணைந்துள்ளீர்கள். நம்முடன் உரையாடி கொண்டிருப்பவர் பிரபல இந்தி அமெரிக்க பாடகி வித்யா வாக்ஸ் அவர்கள். ஆஸ்திரேலிய செய்திகள் நமது தமிழ் சமூகம் குறித்த தகவல் என்று அனைத்துக்கும் SBS தமிழ். வித்யா வாக்ஸின் நேர்முகம் தொடர்கிறது.
2: Very beautifully said, and this leads me to a question. Ipo so many million followers of yours, they know Vidya walks now, mm-hmm. ipdi panga, you know, this is what she likes, and they follow you, mm-hmm. so they follow your journey as well, they follow your life. Ipo vanda neenga avanga or puthagam ezhudranga
0: ama
2: appadina or avanga edhirpaaraada or chapter puthagathile enna irukum
0: thookam
2: just kidding
0: தூக்கம் இல்லாதக்கே ஐ கேனாட் ஃபங்க்ஷன். சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, தூக்கம் இல்லைன்னா ஐ கேனாட். இல்லை, ஐ மீன் ஐ ஃபீல் லைக் தேர்ஸ் அ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் எப்பவுமே சர்ப்ரைஸாக இருப்பாங்க. வென் தே ஆல்வேஸ் கெட் சர்ப்ரைஸ் வென் தே சீ மீ, ஏன்னா தே டோன்ட் ரியலைஸ் தட் ஐ லைக் ஆல் தீஸ் அதர் திங்ஸ். லைக் நான் எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், நிறைய புஸ்தகம் படிப்பேன் ஆன் த ரோட், ஐ மீன் ஐ டேக் அ லாட் ஆஃப் ஃப்ளைட்ஸ், ஸோ ஐம் ஆல்வேஸ் ரீடிங். அதுக்கப்புறம் ஐ பிளே அ லாட் ஆஃப் பேட்மிண்டன். இது வந்து ரேண்டமாக ஒரு நியூ ஹேபிட் இந்த லாஸ்ட் 1 இயராக, நான் பேட்மிண்டன் நிறைய விளையாடுவேன். அண்ட் ரீசன்ட்லி நான் ஐ பிகேம் எ சில்வர் மெடலிஸ்ட் ஃபார் ஐ பிகேம் விமென்ஸ் டபுள்ஸில் ஐ பிகேம் எ சில்வர் மெடல், ஸோ ஐ டேக் இட் வெரி சீரியஸ்லி. ஸோ அதெல்லாம் ஆல் தீஸ் லிட்டில் எழுதினா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வில் பி த ஹிடன் சாப்டர் நான் நினைப்பேன். யூனோ ஆல்சோ lots of anxiety, adum irukku anxiety um irukku. So all in all, that's who I am in a nutshell.
2: Neenga oru periya role model, oru valikattiyaga irukringa for lot of women, women ayum taandi oru young generation ku periya inspiration ah irukinga. So main of for women பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு லெவலுக்கு வந்து டு ரூல் த ஹோல் வேர்ல்ட் இன் மியூசிக் இன் அ வெரி கிரியேட்டிவ் பிளாட்ஃபார்ம், இட் இஸ் நாட் ஈஸி. You would have come through a lot of challenges and definitely vende idu romba oru kashtamana paadai. So enna oru word of caution and oru message ellarkum sollnuna enna vaga irukum?
0: Words of caution, okay, I would say message for success vende don't feel afraid of saying no. No, if you feel like saying no, you should say it. And when adu vende inno kadavu endha kadavu open panno, we don't. So it might open other doors. So I feel like, especially starting, we feel like as women, we have to do things. We have to be, you know, just like we have to say yes to everything. We're conditioned to say yes. We're conditioned to not make noise. We're conditioned to not be loud. I would say, no, screw all that. Definitely say no as much as your heart's content. Listen to your gut. If your gut says no, so that is my biggest advice, especially in the field. It's full of people who want to take out view and your artistry, so protect that. That is the biggest wealth that you have. That's your biggest treasure, is your craft. So adu vandu whatever you have to do to protect that, if you have to say no, you have to say no. If to pass on some opportunity doesn't feel right, don't feel bad, other opportunities will come. So adana enoda biggest piece of advice for that, but also applies for success as well. It's the same thing. It's I feel like that as women we don't get the same opportunities as men. Sometimes we have to bring our own chair to the table, and for that I think you just have to be able to be loud and not allow society to teach, like tell you certain things. You can't listen to it. You have to, because we live ultimately patriarchy, and on the societal structure le, women don't win. And so we have to bring our own seat to the table. We have to fight for space. So don't feel afraid of doing that.
2: Of course. It is a great conversation.
0: Thank you. Thank you for having me. Romba perimaya irukku, you know, being part of SBS and speaking another incredible

0: incredibly accomplished
1: woman who is making waves in STEM. So that's amazing.
0: நன்றி வித்யா. மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது நான் உங்கள் சுக்ருதி நாராயணன். SBS-ஐ கேட்டு மகிழுங்கள்.